0: நல்லதீனக பரூபி அன்னஹும் கௌமுன் சதகல்லாஹுல் அலீம். அஸ்ஸலாமலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து.
1: Waalaikumsalam warahmatullahi wabarakatuh. Ya, lanjutkan dengan siapa lagi, Bu?
2: Ibu Erni.
1: Iya, dengan Ibu Erni. Silakan, Ibu Erni.
2: Assalamualaikum, Ustaz.
1: Waalaikumsalam warahmatullahi wabarakatuh.
2: A'udzu billahi minasy syaithanir rajim. Bismillahirrahmanirrahim. وَإِنْ يُرِيدُوا أَنْ يَخْدَعُوكَ فَإِنَّ حَسْبَكَ اللَّهُ هُوَ الَّذِي أَيَّدَكَ بِنَصْرِهِ وَبِالْمُؤْمِنِينَ.